தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிட்டு தக்கிருக்கு தத்தஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிட்டு தக்கிருக்கு தத்தரி ததன தஜ்ஜனு தஜனு தத்துமி ததுமி தச்சனு தட்டு தரித்த தனத்த தனுத்த திமித்த தகனம் தம் தம் தத்தரி